ஒலித்த பாடல் அச்சானி திரைப்படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது. அடுத்து வியாபாரி திரைப்படத்துக்காக ஹரிஹரன் எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடிய பாடல்.

அடுத்து பிள்ளையார்பட்டி என்று தொடங்கும் விநாயகர் பாடல், பாரதி கணேஷ் இயற்றியது, இசை கஞ்சன்காடு ராமச்சந்திரன், பாடியவர் கே.ஜி.எஸ்தாஸ்.

பாடிடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள்

அடுத்து சிவனை நினையாத என தொடங்கும் சிவன் பாடல், பாடியவர் கேஜிஎஸ் தாஸ், இசை யு வி அரவிந்த் ஸ்ரீராம், இயற்றியவர் பி செந்தில்குமார்.

அடுத்து கற்பகத்தாயே என தொடங்கும் பாடல். பாடியவர் டாக்டர் சிர்கழி எஸ் கோவிந்தராஜன், இயற்றியவர் நெமிலி எழில்மணி, இசை டி ஆர் பாப்பா.

0: த யூனிவர்ஸ் ஆஃப் ஷேயர்ஸ் இமோஷன்ஸ் இதி விசிஷ்டம் சாஸ்கிருதிக பிரதர்சனம் ஆயோஜிதம். அஸ்மின் சாஸ்கிருதிக கார்யக்ரமே பிரிக்ஸ் சிம்ஃபனி ஒன் ரிதம் மெனி கல்ச்சர்ஸ் இத்யேதானி ஆசன். யேன பிரிக்ஸ் சதஸ்யானாம் சஹபாகி தேசானாம் ச சங்கீதஜ்ஞாஹ அத்விதீயம் சஹயோகாத்மக சங்கீத பிரதர்சனம் கிருதவந்தஹ. சிம்ஃபனி இத்யஸ்மின் பிரிக்ஸ் தேசானாம் விபின்னானி வாத்ய யந்த்ராணி பிரதர்ஷிதானி ததா ச சங்கீதஸ்ய பாரதஸ்ய சாஸ்திரிய நிருத்ய பரம்பராணாம் ச சமன்வயஹ த்ருஷ்டஹ. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா சீனதேசஸ்ய ராஷ்ட்ரபதினா ஸீ ஜின்பிங் இத்யனேன ச புனஹ த்ருடீகிருதம் யத் பாரத சீனதேசௌ ஸ்வசம்பந்தேஷு சாமரிகம் தீர்கலிகம் ச பரிப்ரேக்ஷம் ஸ்வீகரிஷ்யதஹ. भिन्नाभिन्न प्रायाः विवादरूपेण न भवेयुः इति. ब्रिक्सशिखरसम्मेलनावधौ द्वैपाक्षिकोपवेशने गतवर्षस्य अगस्तमासे तियांचिन्नगरे उभयोः अन्तिमोपवेशनानन्तरं भारतचीनद्वैपाक्षिकसम्बन्धेषु निरन्तरं प्रगतिः अभवत् इति स्वीकृतवन्तौ. केन्द्रीय वित्तमन्त्री निर्मला सीतारामनः AIIB इति भारत एशियन इन्फ्रास्ट्रक्चर इन्वेस्टमेंट बैंक सहभागिताम् इतोपि सुदृढं कर्तुम् अवसरेषु चर्चितवती इति वार्ताः.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் பாட்டு, NCH கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆராதனா பக்தி பாடல்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம், 2:30-3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10-8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் புரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை ஹைதராபாத் அஞ்சல்.
1: 5 நிமிஷாலு தெலுங்குலோ.

அன்னையோர் ஆலயம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசீலா. தொடர்ந்து ஒலிக்கும் குரல் எஸ். ஜானகி. படம் உதிரிப்பூக்கள்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரை இசையில் தொடர்ந்து புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஜென்சி பி. வசந்தா.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆ சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களின் கேட்கலாம் திரைகானம்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்

0: நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து 100 சாமி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். கபில் கபிலன், சின்மயி.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NCH கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். முடிகொண்டான் வெங்கட்ராமையர் 1897 முடிகொண்டான் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். இக்கிராமம் திருவாரூரில் உள்ளது. இவர் முதலில் தனது தந்தை சக்கரபாணி ஐயரிடமும், தனது தாய்மாமன் ஸ்ரீவாஞ்சியம் சுவாமிநாத ஐயரிடமும் இசை பயில தொடங்கினார். பின்னர் சிமிழி சுந்தரம் ஐயரிடம் சங்கீதத்தில் மேற்பயிற்சி பெற்றார். முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். இதனால் இவருக்கு தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சியாமசாஸ்திரி ஆகிய மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளை மிகவும் சுலபமாக பயிலும் வாய்ப்பு அமைய பெற்றது. தனது சங்கீத வித்வத்தில் மேலும் சிறப்பு சேர்க்க இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதில் மிகவும் திறமைசாலியாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 128 அக்ஷரம் கொண்ட சிம்மநந்தன தாளத்தில் பல்லவி பாடி எல்லோரையும் பிரமிக்கச் செய்தவர். இவருக்கு 1961 சங்கீத நாடக அகாடமி விருது கிடைத்தது. இவருக்கு பல பிரபல சங்கீத வித்வான்களும் விதூஷிகளும் சிஷியர்களாக உள்ளனர். இத்தகு சிறப்புகள் அமைய பெற்ற முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் நிகழ்ச்சி இன்று இசைப்பெட்டகத்தில் இடம்பெற உள்ளது. நெருஜானுனே கொத்தவாசல் வெங்கட்ராமையர் ஏற்றிய சாமாராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்.

0: இனி பாலகனகமய அட்டானா ராகத்தில் அமைய பெற்ற தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ஆதிதாளம்.
1: காலல்ல

பதா பதா பதா பதிரி பத பதி தரி தலி தரி தலி பதா பதா பகா பபம பரிதரி ததாலி

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. NCS கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து கிருஷ்ணானந்த கௌளிபந்து ராகம், திஸ்ர திருப்பட தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். NCS கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக எங்கேயோ கேட்ட குரல் படத்துக்காக ஒலி

0: Ability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சுகமான ராகங்களில் அடுத்து கொடி பறக்குது படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: சுகமான ராகங்களில் நிறைவாக அவள் வருவாளா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

உன்னாலே உன்னாலே படத்திற்காக ஒலித்த குரல்கள் ஹரிச்சரண், மதுஸ்ரீ. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் நரேஷ், மதுஸ்ரீ, படம் திருமகன்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். குரல் அமுதம் கேட்கலாம்.

0: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954 அதிகாரம் குடிமை.
1: அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர்.
0: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954 அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 மூன்று

மணிக்கும் திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 8:30 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:02:45. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம்.

0: Resilience, innovation, cooperation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 12:18:25. காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வர கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்ட். தொடர்ந்து பனித்திரை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

மெல்லிசையில் நிறைவாக பி அருந்ததி பாடியுள்ள பாடல். நெல்லை ஏ துரையின் வரிகளுக்கு இசை டி கே ஜெயராமன்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. இசை மலர். ஆர் திவ்யா அவர்கள் பாடியுள்ள பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக ஸ்ரீ ஜாலந்தர என துவங்கும் மைசூர் ஜெயசாமராஜ் உடையார் இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

பமா பமக சமக பமனி பசானி பமகம் பமனி பனி மப கமக பமனி பசன் சனி சக சனி பசானி பமக பமக ச சக ச சம ச ச ப

அடுத்து ஸ்ரீ மதுராம்பிகே என துவங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கல்யாணி ராகம் கண்ட சாப்பு தாளம்.

இசை மலரில் இன்று ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து யாரோ இவர் யாரோ, அருணாச்சல கவிராயர் இயற்றியது, பைரவி ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக நாதமுரளி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றியது. ஹமீர் கல்யாணி ராகம், ஆதித்தாளம், திஸ்ரநடை.

இசை மலரில் இதுவரை ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி. ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆடுதுறை ஜி. குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: cooperation and sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்காலத்தில் முதல் பாடலாக உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிருஷ் அருண் குரலில்

ஒலித்த குரல் ஸ்வேதா. அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் தேவிஸ்ரீ பிரசாத், திவ்யா. வில்லு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 3:01. ஆகாஷ்வாணி சென்னை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Program.

0: ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

சுரா திரைப்படத்திலிருந்து நவீன் ஷோபா சந்திரசேகர் பாடிய பாடல் கேட்டீர்கள். இனி பசங்க திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் நரேஷ் ஐயர் பாடிய பாடல்.

ஒலித்த குரல்கள் வெண்ணிடையல் ஹரிச்சரன் சின்மை ஐயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

உத்தம புத்திரன் திரைப்படத்தின் பாடல் கேட்டீர்கள். இனி தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் ரோஷினி, பிரியா, திவ்யா.

சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். திரைக்காலத்தில் நிறைவாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர் ரிச்சர்ட்.

0: सहित कई सम्मानों से सम्मानित किया गया था। और श्रोताओं, अब समय हो चला है आपसे इजाजत लेने का, तो हमें दीजिए अनुमति परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की।
1: नमस्कार।
2: ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தாயாகி தந்தையுமாய் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா, அம்சத்வனி ராகம் கந்தச்சாப்புத்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாதோபாசன, தியாகராஜர் கீர்த்தனை, வேகடாராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக வசந்தே வாசந்தி விருத்தம் கீதா கோவிந்தம் தொடர்ந்து லலிதா லவங்கா ஜெயதேவர் அஷ்டபதி வசந்தாராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆடுதுறை ஜி. குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:15 ஸ்வர்தரோகர், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் வீணா சகஸ்ரபுத்தே அவர்களின் பாட்டு, வாணி ஜெயராம் அவர்கள் வழங்கியுள்ள பஜன், பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை, 4:10 பொங்குமங்கலம், செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கடரமணன் ஆகியோரின் நாகஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 7:30 ஹாத் சவேரே, 8:30 மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹிந்தி தினத்தையொட்டி விடுத்த செய்தியின் ஒளிப்பதிவு, தொடர்ந்து திரைகாணம், 9:00 அரங்கிசை, டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை, வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், 11:30 மல்லை பூதண்டா, 12:00 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், எஸ் வீணா, எஸ் வித்யா ஆகியோரின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், திருப்பூத்துரத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 5:00 அரங்கிசை, ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், ஆர் பிச்சை வினித் அவர்கள் மிருதங்கம், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் மனதில் மலரும் மாற்றம், எஸ் ஜெசிகா வழங்கும் உரை, எழுத்தறிவித்த இறைவன் அனுஷா பிரான்சிஸ் வழங்கும் உரை, அறிவால் உயர்வோம் அபிஷா ஷாரல் வழங்கும் உரை, 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன்.
4: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूँ वैष्णवी। श्रोता, भारत के अध्यक्षता में 12 और 13 सितंबर 2026 को नई दिल्ली में 18वां ब्रिक्स शिखर सम्मेलन

முதுமை பருவம் சில நேரங்களில் சிலருக்கு கசப்பாக தோன்றுகிறது. அக்கசப்பை நீக்கி இனிப்பாக ஆக்குவதுதான் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றால் அதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை எனலாம். உலக மக்கள் தொகையில் சுமார் 10.5% 60 அல்லது 65 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஆராய்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சியாலும் புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்பினாலும் இது வருங்காலத்தில் உயரக்கூடும் என்கிறார்கள் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும். ஜப்பான் நாட்டில்தான் மிக அதிகமாக, அதாவது 30% முதியவர்களாம். உலகில் பல விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் முதுமை பற்றியும் அக்காலகட்டத்தில் ஏற்படும் இடர்பாடு பற்றியும் அவ்விடர்பாட்டை எதிர்கொள்வது பற்றியும் அவற்றை நீக்குவது பற்றியும் பல ஆராய்ச்சிகள் செய்து அநேக புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 61 ஹிட்டே கிவாட்டா என்ற உளவியலார் எழுதியுள்ள 80 சுவர் என்ற புத்தகம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குறுகிய காலத்திலேயே அதன் விற்பனை 1 மில்லியனை தாண்டியதாம். முதுமையை அதிர்ஷ்டமானது ஒன்று என்று கூறி நம்மை வேக்க வைக்கிறார் இந்த டாக்டர். கோபம் வரும்போது ஆழமாக மூச்சு விடுங்கள், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள். சோம்பல் ஒரு அவமானம் அல்ல. கற்பதை நிறுத்தினால் நீங்கள் வயதாகி விடுவீர்கள். கடினமான விஷயமே சில சமயம் சுவாரஸ்யமாக மாறிவிடுகிறது. ஆசைதான் நீண்ட ஆயுளுக்கான திறவுகோல். கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது அதிக தண்ணீர் குடியுங்கள். ஞாபக மருதிக்கு காரணம் வயதல்ல, மூளையை பயன்படுத்தாததே ஆகும் என்கிறார். நோயுடன் போராடுவதற்கு பதிலாக அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இறுதிக்கட்டங்களில் மருதி நோய் என்பதே கடவுளின் ஒரு வரம். அப்பாவித்தனம் முதியோருக்கானது. கிமு 1 நூற்றாண்டைச் சேர்ந்த சமஸ்கிருத கவி அரசராக இருந்தவர் பர்த்ருஹரி என்பவர். அவர் பேரின்மித்த நாடி துறவியானார். அவர் கூறுகிறார், யாக்ரீவதிஷ்டதி

காதல் ஒரு அவமானம் அல்ல. கற்பதை நெருக்கினால் நீங்கள் வயதாகி விடுவீர்கள். கடினமான விஷயமே சில சமயம் சுவாரஸ்யமாக மாறிவிடுகிறது. ஆசைதான் நீண்ட ஆயுளுக்கான திறவுகோல். கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது அதிக தண்ணீர் குடியுங்கள். ஞாபக மருதிக்கு காரணம் வயதல்ல, மூளையை பயன்படுத்தாததே ஆகும் என்கிறார். நோயுடன் போராடுவதற்கு பதிலாக அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இறுதிக்கட்டங்களில் மருதி நோய் என்பதே கடவுளின் ஒரு வரம். அப்பாவித்தனம் முதியோருக்கானது. கிமு 1வது நூற்றாண்டைச் சேர்ந்த சமஸ்கிருத கவி அரசராக இருந்தவர் பர்த்ருஹரி என்பவர். அவர் பேரின்மத்தை நாடி துறவியானார். அவர் கூறுகிறார், வியாக்ரீவதிஷ்டதி ஜலா பரிதர்ஜயந்தி யோகாச்ச சத்ரேவ பிரகரந்தி தேகம் ஆயு பிரகரசி பின்ன கடாதிபியோ லோகஸ்ததாபியகித மாச்சரசீதி சித்திரம். அதாவது, முதுமை பெண்புலியைப் போன்று நம்மை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துகிறதாம். இரக்கமற்ற எதிரிகளைப் போன்று வியாதி நம்மை தாக்கும்.

ஆற்றங்களை மிக அழகாக பட்டியலிடுகிறார் இந்த நான்காம் என்றி என்ற அரசர். கிபி ஏழாம் செய்யப்படாததாக இருந்தாலும் செவிக்கு அதாவது காதுக்கு ஒரு ஆபரணம் என்று கூறுகிறார். அதாவது முதுவையை போற்றுகிறார். இது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்தமா தெரியவில்லை. அதே போல குமரகுரு சுவாமிகள் முது சொற்புள்ளவர் தெளித்த பசுந்தமே நூல்பாள் போகாமே என்று ஆரம்பித்து மலைய துவசன் வளர்த்த பைங்கில் தாலே தாலேலோ இவ்வாறு முதுமைக்கு முக்கியத்துவம் அளித்து முதுசொற்புலவர் என்று ஆரம்பிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேத நூல் பிரா

தொண்டடி பொடி ஆழ்வார் என்பவர் அருளியுள்ள திருமாலை தலைப்பில் உள்ள பாசுரம் இது. மனிதர் எதிர்கொள்ளும் துன்பத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஆழ்வார். ஒன்று பிணி, ரெண்டு பசி, மூணு மூப்பு. பிணி, பிணி என்பது வியாதி. பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரம் என்ற நூலில் சமாதிபாதம் என்னும் முதல் பகுதியில் 30 சூத்திரத்தில் மனிதனின் ஆன்மீக பயணத்தில் குறுக்கிடும் 9 வகையான தடைகளை பற்றி பட்டியல்

பாவத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஆழ்வார். ஒன்று பிணி, ரெண்டு பசி, மூணு மூப்பு. பிணி, பிணி என்பது வியாதி. பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரம் என்ற நூலில் சமாதிபாதம் என்னும் முதல் பகுதியில் 30 சூத்திரத்தில் மனிதனின் ஆன்மீக பயணத்தில் குறுக்கிடும் 9 வகையான தடைகளை பற்றி பட்டியலிடுகிறார். இப்பட்டியலில் முதல் இடத்தில் காணப்படுகிறது வியாதி. வியாதியை மருத்துவரின் உதவி கொண்டும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் ஓரளவு குணப்படுத்தலாம். அதன் வீரியத்தையும் குறைக்க முடியும். ஒருவனுடைய ஆயுளை யாராலும் நீடிக்க முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும், மறக்கக்கூடாது. அடுத்து பசி. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் பிரச்சனை பசி. இதை போக்கவும் மார்க்கம் உண்டு. ஏற்பது இகழ்ச்சி என்று ஆத்திச்சூடி அருளி ஔவையார் அடுத்த வரியிலேயே ஐயமிட்டோன் என்று சொல்லிவிட்டாரே, பிறகு என்ன கவலை? அதே ஔவையார் சொல்கிறார், ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாளைக்கு ஏல் என்றால் ஏழாய், இரும்பை ஊர் என் வயிறே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மூப்பு. மூப்பு பற்றிய படிப்பிற்கு ஜெரியாட்ரிக்ஸ் என்று பெயர். இச்சொல் ஜரா என்ற சமஸ்கிருத வார்த்தை, அதாவது வேரிலிருந்து பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மூப்பிலிருந்து யாரும் விடுபடவோ தப்பிக்கவோ முடியாது. வயதாவதை பயத்துடன் அல்லாமல் கருணையுடன், நந்தியுடன், ஞானத்துடன் ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். மூப்பை ஒரு இனிய அனுபவமாக மாற்றி வெற்றியுடன் வாழ்ந்து காட்டும் சாமர்த்தியம்தான் நமது இப்போதே தேவை. இது நம் கையில்தான் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். தீரும் நன்றும் பிற தர வாரா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீகம், இந்த நிலைகளில் மூப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பார்க்கலாம். முதலில் உடல் நலம். ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். சிறு வயதில் இச்சொடரின் மகிமை புரியாது, வயதான காலத்தில்தான் புரியும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொண்டால் அழகு, ஆயுள், ஆரோக்கியம் கூடும் என்கிறது நீதி நூல். உடல் தூய்மையில் ஆரம்பிக்கிறது நமது கடமை. புறந்தூமே நீரான் அமையும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து துவைத்த ஆடைகள். அடுத்து வருவது உணவு சம்பந்தமான பழக்க வழக்கம். பசித்து புசி என்பது சான்றோர் வாக்கு. நம் போன்ற முதியவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. சில சமயம் பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு சாப்பிடுகிறோம். பசி இல்லாத போது சாப்பிடும் பொருள் விஷத்திற்கு சமம். குறித்த நேரத்தில் சாப்பிடுவது, எளிதில் ஜீரணமாகும் உணவை தேர்ந்தெடுப்பது, முடிந்தவரை வெளி உணவை தவிர்ப்பது, அளவோடு சாப்பிடுவது, இரவு தூங்க போவதற்கு முன்பாக, அதாவது 3 மணி நேரம் முன்பாக இரவு உணவை முடித்து கொள்வது, இவை நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள். உணவில் பழவகை இடம்பெற வேண்டும். எண்ணெயில் பொறித்த வகைகளை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் நெய் நமக்கு மிகவும் தேவை, ஆனால் அதுவும் ஒரு அளவோடு தான். நமக்கு ஒரு வியாதியும் வராது என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நோயும் வரலாம். அவ்வப்போது சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். மேலும் மருத்துவரின் ஆலோசனைப்படியே நடக்க வேண்டும். இதில் காம்ப்ரமைஸ், அதாவது சமரசத்திற்கு இடமே இல்லை. தனியாக இருக்கும் ஆண்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்க கற்றுக்கொள்வது நல்லது. இதில் பல பலன்கள் கிட்டுகின்றன. விதவிதமாக சமைக்க முடியாததால் உணவு எளிதாக அமைந்து விடுகிறது. மேலும் உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது. நேரமும் நல்ல விதமாக செலவிடப்படுகிறது.

உடல்நலம் பேணுவது இளமையிலும் தேவை, முதுமையிலும் தேவை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள இயலும். சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம் என்றும், தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் என்கிறது ஆயுர்வேதம். தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கு கிளைகளுக்கும் ஆரோக்கியம் அவசியம் என்கிறது ஆயுர்வேதம். உடல் நலத்தில் மூச்சு பயிற்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மூச்சை மெதுவாக நீண்ட நேரத்துக்கு இழுக்க வேண்டும். நுரையில் நிரம்பும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உடனே மூச்சை வெளியே விடாமல் சுமார் 4 அல்லது 5 வினாடிகள் அக்காற்று நுரையிலேயே தங்கும்படி பார்த்து கொண்டு விட்டு, பிறகு மெதுவாக சீராக மூச்சை வெளியே விடவும். வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உடனே மூச்சை இழுக்காமல் 4 அல்லது 5 நொடிகள் நுரையீரல் காலியாக இருக்க விடுங்கள். பிறகு வழக்கம் போல நிதானமாக ஆழ்ந்த மூச்சு, அதாவது நுரையீரல் நிரம்ப வேண்டும் அந்த அளவுக்கு மூச்சை உள்ளே இழுங்கள். இதுபோல செய்வது நம்முடைய ஆயுளை கூட்டும் என்பது திண்ணம். அதற்கு பிறகு உடற்பயிற்சியும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் போன்ற வயதானவர்களுக்கு நடைப்பயிற்சியே சால சிறந்தது. சைக்கிளிங் செய்யலாம், அதாவது உடற்பயிற்சிக்கு என்று அமைக்கப்பட்ட சைக்கிள், அதில் உட்கார்ந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து பெடல் செய்யலாம். உடம்பு களைப்பாக போய்விட்டால் உடனே நிறுத்தி விட வேண்டியதுதான். கட்டாயப்படுத்தி உடற்பயிற்சி செய்யக்கூடாது. மற்றபடி வீடு பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, நம் மாடுகளை நாமே தோய்த்து கொள்வது போன்றவற்றால் நமக்கு உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது. நேரமும் நல்ல முறையில் செலவிடப்படுகிறது. வேலையும் சுத்தமாக இருக்கும், பணமும் மிச்சமாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வேலையை நாமே செய்து கொள்ள முடிகிறது. பிறரை சார்ந்திருக்க தேவையில்லை என்றால் அப்போது மன சந்தோஷமும் பெருமையும் அளவிட முடியாத ஒன்று என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. முக்கியமாக டிவிக்கும் போனுக்கும் அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மனநலம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மனநலம் முக்கியம் தேவை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவ்வுலகில் 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் கிடையாது என்கிறது மகாபாரதம். இது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பொருந்தும் உண்மை. அவர்களிடம் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். குறைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நிறைகளை மட்டும் குறித்து கொண்டு அவர்களை அவ்வப்போது பாராட்டி வந்தால் நாம் இருக்கும் இடம் சொர்க்கமாக மாறும் என்பது திண்ணம். நம்மை போற்றுவாரும் உண்டு, தூற்றுவாரும் உண்டு. போற்றுதலுக்கு துள்ளாமலும் தூற்றுதலுக்கு தோளாமலும் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதே கருத்தைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமசத்ரௌச்ச மித்ரைச்ச ததாமான அபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷோ சமசங்க விவர்ஜிதாம். காலம் மிகவும் வேகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் உண்ண உறங்க நேரமின்றி பம்பரமாக சுழண்டு கொண்டு பறக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் நம்மிடம் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்திற்கும் ஏமாற்றம் துன்பத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்த பின் முதியவர்கள் அதில் அனாவசியமாக தலையிடுவது நல்லதல்ல. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை 4 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பற்றி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.
1: திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், மத்திய அரசின் PM ஸ்வநிதி திட்டத்தின் நாமக்கல் மாவட்டத்தின் சாலையோர வியாபாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மைபாரத் திட்டத்தின் கீழ் விக்ஷித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாவட்ட இளைஞர் நல அலுவலர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. PM ஸ்வநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பயனடைந்து வருவதாக எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: 2020 கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு எளிய முறையில் பிணையில்லா வங்கிக் கடன் வழங்க மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டம் 2024 விரிவுபடுத்தப்பட்டதை அடுத்து சாலையோர வியாபாரிகள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தில் எந்தவித அடமானமும் இல்லாமல் முதல் தவணையாக 10,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. அதனை முறையாக செலுத்தும் வியாபாரிகளுக்கு அடுத்தடுத்த தவணைகளில் 20,000-50,000 வரை கடன் உதவி உயர்த்தி வழங்கப்படுகிறது. திட்டத்தில் மேலும் அதிக அளவிலான வியாபாரிகள் பயன்பெறுவதற்காக நாமக்கல் மாநகராட்சி, ராசிபுரம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் நகராட்சிகளில் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் PM ஸ்வநிதி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. உரிய ஆவணங்களுடன் வரும் வியாபாரிகளுக்கு அவர்களின் விண்ணப்பங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்து அவர்களுக்குட்பட்ட வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து வங்கிகள் பரிசீலித்து கடன்களை வழங்குகின்றன. பிரதமரின் இத்திட்டம் தங்களின் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தி வருவதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
4: சாலையோர வியாபாரிகள் சங்கம் காய்கறி வியாபாரம் 10,000 ரூபாய் வாங்கி அது சிறப்பாக கட்டிட்டேன். இப்ப 3வது தவணையா 50,000 அப்ளிகேஷன் போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சுங்க. PM திட்டத்தினால சாலையோர காய்கறி வியாபாரத்தினால என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பா இருக்கு, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த PM திட்டத்தினால நாமக்கல் மாநகராட்சிக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
5: என் பேர் செல்வி. ரோட்டோரம் கடை போடுறதுக்கு லோன் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம் மாநகராட்சியில. 15,000 தராங்க பஸ்ட் லோனு. மாநகராட்சியில இருக்க எல்லாத்துக்கும், பேங்க்ல இருக்க எல்லாத்துக்கும் நன்றி.
3: மாவட்டத்தில் இதுவரை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் உட்பட்ட பகுதிகளில் 7,194 பேர் பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தில் பயனடைந்துள்ளனர் என மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது. இப்போது சாலையோர வியாபாரிகள் முறைசாரா கடன்களை நம்பியிருக்காமல் சுயமாக தொழில் செய்ய முடிகிறது. அதிக வட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை. கடன் வாங்குவதற்கு அவர்களுக்கு மாற்று வழியை PM ஸ்வநிதி மூலம் மத்திய அரசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
2: மைபாரத் திட்டத்தின் விக்ஷித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாவட்ட இளைஞர் நல அலுவலர் தரும் தகவல்.
6: சுவாமி விவேகானந்தா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு January 10-12 வரைக்கும் நியூடெல்லியில வந்துட்டு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 வந்து நடைபெற இருக்குது. மொத்தம் 4 ட்ராக்கா வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராம்ல யங்ஸ்டர்ஸ் 15-29 பேர் வந்து கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் சேலஞ்ச் ட்ராக் வந்துட்டு September 1-30 வரைக்கும் குவிஸ் வந்து ஓபன்ல இருக்கு. ஸோ இதுல வந்து 4 ஸ்டேஜஸா வந்துட்டு நீங்க செலெக்ஷன் போயிட்டு நேஷனல் லெவல் காம்படிஷன் வந்து கலந்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேஜாக இனோவேட் ஃபார் பாரத் அப்படிங்கிற ட்ராக் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு டிசைன் ஃபார் பாரத், ஹேக்கத்தான் ஃபார் சோஷியல் காஸ், அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் சேலஞ்சு சொல்லிட்டு 3 விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுலேயும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது இல்லாமல் கல்ச்சுரல் ட்ராக் அண்ட் தென் வந்துட்டு யூத் பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட்டில் போயிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய 15-29 இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மை பாரத் போர்ட்டல் மூலியமா இந்த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.
2: மை பாரத் திட்டத்தின் கீழ் இளம் தலைவர்கள் உரையாடல் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் நல அலுவலர் தரும் தகவல்.
7: நாங்க விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்னு சொல்லிட்டு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த

0: காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் பங்கேற்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க, நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் நடக்கும் டெல்லியில January 11 to 12 வரைக்கும், அந்த நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். அண்ட் இந்த யங் லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒன்று இருக்கு, அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் நம்மளோட மதிப்பிற்குரிய மினிஸ்டர்ஸ் முன்னாடியும் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் முன்னாடியும் அவங்களோட ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இது இல்லாம கல்ச்சுரல் ட்ராக்னு ஒன்று இருக்கு, அதுல ஃபோக் சாங், ஃபோக் டான்ஸ், ஸ்பீச், போயட்ரி, இதெல்லாமே அவங்க இவங்களோட கலைகளையும் அவங்களோட திறமைகளையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இது இல்லாம ஹேக்கத்தான் இருக்கு, யூத் ஆண்டர்பிரினர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரினர்ஸ்க்காக ஒரு காம்படிஷனும் இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்ன்றது எங்களோட ரெக்வெஸ்ட். இந்த காம்படிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு, 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது. இது எல்லாமே வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க டைரக்டா இந்த காம்படிஷன்ஸ்ல பங்கேற்கலாம்.
1: சேலம் மாவட்டத்தில் குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட களிமண் விநாயகர் சிலை சுற்றுச்சூழலையும் குழந்தைகளின் படைப்பாற்றலையும் மேம்படுத்துவதாக அமைந்தது குறித்த செய்தி தொகுப்பு.
2: கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகளின் கவனிப்பு திறன் வெகுவாக குறைந்துவிட்டது. இதனை மீட்டெடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மீதான விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வு துரு துருவென இருக்கும் சிறு குழந்தைகளை ஒரே இடத்தில் அமர வைத்து கவனத்தை குவிய வைத்துவிட்டது. விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிறு குழந்தைகளை கொண்டு களிமண் விநாயகர் சிலைகளை உருவாக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவின் மிக முக்கிய சவாலாக இருப்பது அந்த சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கேற்றபடி களிமண்ணை கொண்டு குழந்தைகள் விநாயகரை அழகுரோ வடிவமைத்தனர். பீடம், உருவம், தும்பிக்கை, கைகளில் மோதகம், லட்டு வைத்தபடி ஆசீர்வதிக்கும் அமைப்பு, தலையில் கிரீடம் என 3 மணி நேரத்திற்கு மேலாக பாடுபட்டு தங்களுக்கு பிடித்தமான விநாயகர் சிலைகளை குழந்தைகள் உருவாக்கினர். இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகரை உருவாக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மனதில் ஆழமாக பதியும் என்கிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர்த்தி.
3: நேச்சுரல் ரிசோர்சஸ் மதிக்கிலே வச்சு குழந்தைங்க செய்யறப்ப சின்ன வயசுல இருந்தே தே அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளே வந்து நம்ம நேச்சருக்கும் ஹெல்ப் பண்றோம். அண்ட் இவங்க இதே இமர்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல, இல்ல இதுலயே ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணி பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் போன் தான் நிறைய யூஸ் பண்றாங்க, இல்ல டிவி பாப்பாங்க. பட் இது இந்த 2-2.5 hours அவங்க டோட்டலி இதுக்கு டெடிக்கேட்டடா உட்காந்து ஒரு கிளேல ஒர்க் பண்றப்ப அவங்க கிரியேட்டிவிட்டியும் காட்ட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு.
2: உலகை படைக்கும் இறைவனை தங்களது கைகளால் குழந்தைகள் உருவாக்கிய காட்சி உணர்வு பூர்வமாக இருந்தது. விநாயகர் சதுர்த்தி திருநாளில் தங்கள் கைப்பட உருவாக்கிய சிலையை வழிபட வேண்டும் என்கிற நோக்கம் நிறைவேறியிருப்பதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர்.
4: சோ 10th பப்ளிக் எக்ஸாம்ஸ், போர்ட் எக்ஸாமினேஷன் எப்பயும் படிச்சுட்டே இருக்கிறத தவிர என்னுடைய ஸ்கெடியூல கொஞ்சம் நேரம் அகத்தி வச்சுட்டு புதுசா ஒன்னு கத்துக்கணும் அப்படின்றது வெரி ஃபன், ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு.
2: குழந்தைகளின் கவனிப்பு திறனை மீட்டு அவர்களை ஏறத்தாழ 3 மணி நேரம் செல்போன்களின் பிடியிலிருந்து தள்ளி வைக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த உச்சிமாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுதில்லி பிரகடனத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்றார். காசநோயை ஒழிக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று கூறியதை அவர் பாராட்டியுள்ளார். மானாவரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற மானாவரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை இந்த பிரகடனத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு எம் எல் ஜாட், மானாவரி சாகுபடியின் மேம்பாட்டிற்காக அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா்.

0: to ensure that farmers receive accurate scientific advice and have access to new technologies at the local level. In para badminton, Tokyo Paralympic gold medalist Pramod Bhagat secured gold medal in the men's singles SL3 category and teamed up with Sukant Kadam to win silver in the men's doubles SL3 SU5 at the Japan International today. In hockey, India's men's and women's teams have clinched the Junior Asia Cup titles at Moichi in China today. The Indian men's team defeated South Korea 4-1 in the final to successfully defend its title. And that's the end of this news bulletin.
1: நேரம் 8:10, ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகாணம் கேட்கலாம். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ பாடிய பாடல் கேட்கலாம்.

0: திஸ் இஸ் டெல்லி. பிளீஸ் ஸ்டாண்ட் பை ஃபார் ஆர் நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட். திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. வி நவ் பிரசென்ட் எ ஃபீச்சர் டைட்டில்ட் கன்ஸ் அண்ட் க்ளோரி ஆன் த ரைஸ் ஆஃப் ஷூட்டிங் ஆஸ் எ ஸ்போர்ட் இன் இந்தியா. Shooting at the Asian Games 2026 will be contested from September 17th. At the previous edition of the Asian Games held in Hangzhou, the People's Republic of China, India claimed 7 golds, 9 silvers and 6 bronze medals for an unprecedented haul of 22 medals. It is in this backdrop that we now bring you a feature, Guns and Glory, tracing the long history of India's performance in this sport.
1: Shooting has come to occupy the space that it now does in the collective consciousness of the people of India only on the dint of hard work and some amazing results. It may not be an athletic sport, but it is one in which Indians have excelled and made their presence felt on the world stage.
2: Manuel Baca won India's first medal at the Paris 2024. She is the first Indian woman to win.

பூவா தலையா படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். இணைந்து ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.

திரைக்காலத்தில் அடுத்த வெண்ணிற ஆடை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன். ஒலிக்கும் இந்த பாடலை பாடியிருப்போர் பி பி ஸ்ரீனிவாஸ். படம் வெண்ணிற ஆடை.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி.
1: சாக்ஷி, எனக்கு 100,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது.

0: திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: milestones for development projects worth more than 225 crore rupees. President Draupadi Murmu has extended greetings on the eve of Ganesh Chaturthi. In her message, the president said that Lord Ganesha symbolizes wisdom, prosperity, and auspicious beginnings. President Murmu prayed that Lord Ganesha brings happiness, peace, and good health and prosperity into everyone's lives. In women's cricket, India defeated Sri Lanka by 72 runs in the final of the Women's T20 Asia Cup in Dubai tonight. Batting first, India scored 183 for 5 in 20 overs, while Sri Lanka managed 111 for 7 in their 20 overs. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international of the three-match series in Delhi tonight. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது இரவின் மடியில். இந்த நிகழ்ச்சியில் ஜென்டில்மேன், எஜமான் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது ஜென்டில்மேன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: கம் கம் கைநாட்டு
1: என்னங்க யஜமா திட்டுறீங்க?
0: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
1: அட அதான் நான் பார்த்தேன்.
0: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா
0: தலை கவிழ்ந்து நிக்கணும். கிடைச்சதெல்லாம் எடுத்து வையி, முடிஞ்சதுன்னா மிச்சம் வையி.
2: தூக்கு கட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம்,

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை ஜென்டில்மேன், எஜமான் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: T20 Asia Cup in Dubai tonight. Batting first, India scored 183 for 5 in 20 overs, while Sri Lanka managed 111 for 7 in their 20 overs. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the first T20 international of the three-match series in Delhi tonight. Chasing a target of 157 set by Afghanistan, India scored 157 for 3 in 13.4 overs. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில். இப்போது நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் 500,000, சிவந்த மண், அடிமைப்பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் ஒலி உலா வருவது 500,000 படத்திலிருந்து பாடல்கள்.

0: ரெண்டு
1: மேலே வேணாம்.
0: தன்னாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா, காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.

தெய்வம் அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு படைத்தான்.

சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும்

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை 500,000, சிவந்த மண், அடிமைப்பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं मोहम्मद जुबैर।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

உயர பறந்து கொண்டாடுவோ. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமீடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து உதிரிப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் உழைக்கும் முதல் பாடல்

என் அழக பார்த்து எத்தனை ஊர்ல இருந்து என்ன பொண்ணு கட்டு வந்தாங்க தெரியுமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் வீணா சகஸ்திர புத்தே அவர்களின் பாட்டும், அதைத் தொடர்ந்து வாணிஜ

அடுத்து நீதய ராதா, தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகவம், ரூபகதாளம்.

அடுத்து அருணாச்சல கவிராயர் இயற்றிய ராமனுக்கு மன்னன் முடி எனத் தொடங்கும் பாடல், ராகம் இந்தோளம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட் என் இ குணசேகரன், என் இ வெங்கடரமணன் ஆகியோரின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். ஓங்கூர் டி ஜீவா அவர்கள் தவில்

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

நிப்பம் மாறி சரி சம சபசனி மகா கணபதி. நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சம பமரி சரி சரி கம கமரி சரி சரி சிபம நிபனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம பம பம பனி பனி சரி சனி பம சரி கம கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவ.